சிரிஞ்சும் டெலஸ்கோப்பும் மட்டும் பிடிக்க தெரிஞ்ச இந்த கையாலே என்னை வீண மீட்டடைச்சது. மருந்தும் மெடிக்கல் டீம்ஸும் மட்டும் உருவிட தெரிஞ்ச இந்த நாக்கிலே ஏழு சுரங்களையும் குடியிருக்க வச்சது. எல்லாமே என்னோட ருக்கு தான், என்ற ருக்மணி அவளாயிருந்தோ என்ற குரு.

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல், சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்லக்கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே, முத்துமணியே பட்டு துணியே ரத்தீனமும் முத்தீனமும் சேர்ந்து வந்த சித்திரமே. ஆவாரம்பூம் திரைப்படத்தில் கங்கை அமரனின் வரிகளுக்கு இளையராஜா இசை.

அன்பு நேயர்களே, ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். இருவரின் ஒருதலை காதலை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கும் இந்த பாடல் படையப்பா திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு AR ரகுமான் இசையமைத்து ஸ்ரீனிவாஸ் ஹரிஹரன் மற்றும் நித்யாஸ்ரீ மகாதேவன் இணைந்து பாடிய மிக அருமையான பாடல். மின்சார பூவே, பெண் பூவே, மெய்தீண்ட வேண்டும் என்னோடு வாராய். மாலையில் பொன் மார்பினில் நான் துயில் கொள்ள வேண்டும். காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும். சகியே, போயென்றால் நான் மறைவதில்லை. இது நீ நான் என்ற போட்டி அல்ல. நீ ஆணையிட்டு சூடிக்கொள்ள ஆண்கள் யாரும் பூக்கள் அல்ல போன்ற வரிகள் பாடலுக்கு மேலும் அழகூட்டுகிறது. பாரம்பரிய கர்நாடக சங்கீதமும் மேற்கத்திய இசையும் இணைந்த இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள்.

டக்கெட்டதும் தா டக்கெட்டதும் டிம் டக்கெட்டதும் டிம் டக்கெட்டதும் தொந்த டக்கெட்டத டக்கெட்டத டக்கெட்டத டக்கெட்டத டக்கெட்டத டக்கெட்டத.

0: ലോകത്തെവിടെയിരുന്നും റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM നിങ്ങൾക്ക് ആസ്വദിക്കാം. ഗൂഗിൾ പ്ലേ സ്റ്റോറിൽ നിന്നോ ആപ്പ് സ്റ്റോറിൽ നിന്നോ ഉടൻ തന്നെ ആപ്ലിക്കേഷൻ ഡൗൺലോഡ് ചെയ്യൂ, കേൾക്കൂ, ആസ്വദിക്കൂ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: அன்பு நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் செந்தமிழ் பாட்டு சந்தன காற்று. தேனினில் வந்தது கண்ணே, தென்மலை மேகம் தூதுவனாக வந்து காதலரை தன்னிடம் சேர்ந்ததாக கூறி அந்த சந்திப்பின் மகிழ்ச்சியையும் 300 வைரங்கள் பொன்மாலை சூடும் பூமாது பண்பாடினாள் என்று நாயகியின் அழகையும் இசையையும் வர்ணிக்கிறது இப்பாடல். செவ்வள்ளி பூ மீது வெண்ணீல வண்டு ஜில்லென்று நீராடுது என்பது போன்ற வரிகள் காதல் உணர்வை இயற்கையின் மென்மையோடு இணைத்து காட்டுகின்றன. சீராட்ட நான் இல்லையா போன்ற வரிகள் தலைவனின் மீதான தலைவியின் அன்பையும் இருவரின் நெருக்கத்தையும் காதலின் ஆழத்தையும் இப்பாடலை கேட்போரின் நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் மென்மையான MS விஸ்வநாதனின் இசை, கண்ணதாசனின் வரிகளுக்கு மெருகேற்றம் தந்து TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவின் குரல் பாடலுக்கு மேலும் உயிரோட்டம் தருகிறது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வைர நெஞ்சம். பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: Radio Santanam 90.4 FM. Download the application from Google Play Store or App Store and enjoy your favorite programs and music.
1: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். நாயகியின் முகத்தை பார்க்க முடியாத நாயகனின் ஏக்கத்தையும் உண்மையான காதலையும் வெளிப்படுத்துகிறது இந்த பாடல். வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன். மெல்லத் திறந்தது கதவு என்ற திரைப்படத்தில் கங்கை அமரனின் வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய மிக இனிமையான பாடல் இது. புல்லாங்குழல் மற்றும் வயலின் நேர்த்தியால் காதலின் ஏக்கம் மற்றும் மென்மை இந்த பாடலில் மிக அழகாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். நாமும் அந்த அழகை ரசிப்போமா? இதோ பாடல் உங்களுக்காக, கேட்டு மகிழுங்கள்.

0: കേൾക്കാം, ആസ്വദിക്കാം. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு மிக அருமையாக இசையமைத்து பாடியிருப்பவர் இளையராஜா. சித்ரா இருவரோடும் இணைந்து பாடியிருப்பது பாடலுக்கு மேலும் சிறப்பு. காதலித்து பிரிந்த காதலர்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்து இருக்கும் போது தங்கள் பிரிவுக்காக வருத்தப்பட வேண்டாம் என்றும், அந்நினைவுகளோடு வாழ்வதாகவும், மென்மையான சோகமான சூழ்நிலையில் உருவான இப்பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கீதாஞ்சலி. பாடலை கேட்டு மகிழுங்கள்.
2: ஒரு ஜீவன்

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.

0: Stay tuned to Radio Santhanam 90.4 FM for your favorite programs and music, an initiative of Pain and Palliative Care Trust, Kollam.
1: அன்பு நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். 20 ஒருதலை காதலை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கும் இந்த பாடல் படையப்பா திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு A.R. ரகுமான் இசையமைத்து ஸ்ரீனிவாஸ் ஹரிஹரன் மற்றும் நித்யாஸ்ரீ மகாதேவன் இணைந்து பாடிய மிக அருமையான பாடல். மின்சார பூவே, பெண் பூவே, மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய். மாலையில் பொன் மார்பினில் நான் துயில் கொள்ள வேண்டும். காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும். சகியே, போ என்றால் நான் மறைவதில்லை. இது நீ நான் என்ற

0: ടു ഓരോ നിമിഷവും റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM-നോടൊപ്പം.
1: அன்பு நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் செந்தமிழ் பாட்டு சந்தன காற்று. தேரினில் வந்தது கண்ணே. தென்மலை மேகம் தூதுவனாக வந்து காதலரை தன்னிடம் சேர்ந்ததாக கூறி அந்த சந்திப்பின் மகிழ்ச்சியையும் 300 வைரங்கள் பொன்மாலை சூடும் பூமாது பண்பாடினாள் என்று நாயகியின் அழகையும் இசையையும் வர்ணிக்கிறது இப்பாடல். செவ்வள்ளி பூ மீது வெண்ணீல வண்டு ஜில்லென்று நீராடுது என்பது போன்ற வரிகள் காதல் உணர்வை இயற்கையின் மென்மையோடு இணைத்து காட்டுகின்றன. சீராட்ட நான் இல்லையா போன்ற வரிகள் தலைவனின் மீதான தலைவியின் அன்பையும் இருவரின் நெருக்கத்தையும் காதலின் ஆழத்தையும் இப்பாடலை கேட்போரின் நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் மென்மையான MS விஸ்வநாதனின் இசை, கண்ணதாசனின் வரிகளுக்கு மெருகேற்றம் தந்து TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவின் குரல் பாடலுக்கு மேலும் உயிரோட்டம் தருகிறது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வைர நெஞ்சம். பாடலை கேட்டு மகிழுங்கள்.

நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். நாயகியின் முகத்தை பார்க்க முடியாத நாயகனின் ஏக்கத்தையும் உண்மையான காதலையும் வெளிப்படுத்துகிறது இந்த பாடல். வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன். மெல்லத் திறந்தது கதவு என்ற திரைப்படத்தில் கங்கை அமரனின் வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய மிக இனிமையான பாடல் இது. புல்லாங்குழல் மற்றும் வயலின் நேர்த்தியால் காதலின் ஏக்கம் மற்றும் மென்மை இந்த பாடலில் மிக அழகாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். நாமும் அந்த அழகை ரசிப்போமா? இதோ பாடல் உங்களுக்காக, கேட்டு மகிழுங்கள்.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു റേഡിയോ സാന്ദ്രം 90.4 FM. ഇതൊരു പെയിൻ ആൻഡ് പാലിയേറ്റീവ് കെയർ ട്രസ്റ്റ് സംരംഭം.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு மிக அருமையாக இசையமைத்து பாடியிருப்பவர் இளையராஜா. சித்ரா இருவருடன் இணைந்து பாடியிருப்பது பாடலுக்கு மேலும் சிறப்பு. காதலித்து பிரிந்த காதலர்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்து இருக்கும் போது தங்கள் பிரிவுக்காக வருத்தப்பட வேண்டாம் என்றும், அந்நினைவுகளோடு வாழ்வதாகவும் மென்மையான சோகமான சூழ்நிலையில் உருவான இப்பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கீதாஞ்சலி. பாடலை கேட்டு மகிழுங்கள்.
2: ஒரு ஜீவன்

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.